மானம் சீரா சீச்சி நம் மானம் நம் நம் சீச்சி சத்யோ பூத்யோ பாங்க கசே.